இலங்கை என்ன தயங்குவேங்குவா அபஜுலாங்க கிளேஜா கிளே செல்வ துல்லேஜா அலங்கல் குவா கீழ என்ன ஸ்கூலே அபஜுலுங்க அவள் தூசி என்னி அது துல்லேஜானி அதன் டூ எல்னே இங்கோ இங்கிலே கீனே இனி இங்கோல பயம் பிள்ளை புண்டு தொக் நமஸ் தயங்குவோ நமஸ் குவாசை குவா அவள் கோயிலும் குவா புண்டுங்க ஐய இருக்கவாலி என் கோயில் அசம்பா எங்கலங்க புண்டு பல பையன் அலா இண்டல்வா நான் பையன் ஐயா இதாக இருந்தால் புண்டுண்டவாய் நான் அவையாக்கவா புண்டு பசங்கையும் நான் இத்தங் ஏம்பா இன்னும் அலங்கம் நெய்தியோஜே நம்ம எல்லாம் என்ன தான் ஊங்குவா புண்டோல் பையன் கோயில் நிகழ நூ கே என் ஊ மரங் ஊ கேர்கே என் புண்டு மத்னின் தூய் ஐ மண்ணின் டூய் நான் இதுக்கு அப்பிரம்பி நான் இந்த டூவாயில் அப்பிரம்பி எப்பக்கத் தீல கர்றா பிவோ தீல கர்றா என்ன பிவோ எல்லாம் என்ன குயல் அங்கே கிசி பாசோ ஒல்கள் கிசி ஜுர்ரும் ஒல்கள் குயல் தீம்பவ் ஒல்கள் குயல் அங்கே அரிப்பியாச